0: FM குகத்து ஷேத் நின்டுயி ஏங் பொரியத்தாப் கொலின்சின்
1: Panda age tugul ko nomin ko kwoutiet netai kimwa boyon kole moe kin kerti kigegany agegere sait agigeni eng soet eng konyit ak boiboyet ni ko ketesiet nelel tuget nelel Emo FM nenyo tugul.